அருமையான பாடலை நாங்கள் கேட்டோம். பிரியமானவர்களே, நாங்கள் மாயையான உலகில் நாங்கள் மாயையான காரியங்களை தேடி ஓடுகின்றோம். பொன்னையும் வெள்ளியையும் நாங்கள் தேடி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எங்களுடைய தேவனை நாங்கள் தேடி ஓடுவோம். அதுவே எங்களுக்கு உண்மையிலேயே பலோ ராஜ்யத்தை தருவதற்கு அது போதுமானதாக இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் எப்பொழுதுமே தேவனை இழந்து விடாதபடிக்கு இந்த உலகத்தின் மாயையான காரியங்களை விட்டுவிட்டு தேவனை நோக்கி ஓடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்வோம். இணைந்திருங்கள். கிருபினிய வானொலியினூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

இனிமையான பாடல் ஒலித்தது உங்களுக்காக இது கிருபனே வானொலியினூடாக. தொடர்ந்து பிரியமானவர்களே இணைந்திருங்கள், கிருபனே வானொலியினூடாக உங்களுக்காக ஒலிக்கின்றது இனிமையான பாடல்கள். இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் பிதாமகன் திரைப்படத்துக்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மட்டக்களப்பை சேர்ந்த ரம்யா, அகிழப்பத்தின கோகிலா, நம்ம கொக்காகல பானுமதி, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா. இதை கேட்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகுது. ஓகே, இப்ப இந்த குட்டீஸ்க்கான டைம், அவங்களுக்கான கேள்வியை கேட்டுடலாம். குட் மார்னிங் குட்டீஸ், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு எக்ஸாம்ல 50 வினாக்கள் வழங்கப்படுது. சரியான ஒவ்வொரு வினாவிற்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். அதேவேளை பிழையான ஒவ்வொரு வினாவிற்கும் 1 புள்ளி வீதம் குறைக்கப்படும். சரியா விட சொன்னா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே நேரத்துல பிழையா சொன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 1 பாயிண்ட்ஸ் குறைக்கப்படும். ஃபாத்திமா இந்த எக்ஸாம்ல 82 புள்ளிகள் பெற்றாள் எனில் அவள் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? ஓகேவா, ஒரு எக்ஸாம்ல 50 கேள்விகள் வழங்கப்படுது. சரியான ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். பிழையா சொன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் குறைக்கப்படும்னு சொன்னா. ஃபாத்திமா இந்த பரீட்சையில 82 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அவங்க சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? சரியான விடைய நீங்க சொல்றதுக்கு சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர் 07028385450. நேத்து பாலியகுட கோயில் போயிருக்கும் போது மதுமிதா அப்படிங்கிற குட்டி தேவதைய பார்த்தேன். கலைமகள் வித்யாலயத்துல படிக்கிறாங்களாம். காலையிலேயே வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி மிஸ் பண்ணாம கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்தும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி ஊடாக இணைந்து கொள்ளுங்க. பதுலையை சேர்ந்த தீபக்தனுடைய 3வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அம்மா சாந்தினி, அப்பா ரமேஷ், பெரியம்மா தமிழ்ச்செல்வி, பெரியப்பா அமிர்தநாதன், அக்கா ஸ்வேதா, நவிஷானி, தபுஷிகா, கனிஷ்கா, அண்ணா பரத், மாமா கேதிஷ்ராஜா, மாமி ரோஷானி, அம்மம்மா தெய்வானை, தாத்தா ஞானசேகர், சுப்பிரமணிய, மச்சான் கேஷான், தருண் சாகேஷ், கேஷ்வின் மற்றும் மச்சாள் ருவேந்திகா ஆகியோர் வாழ்த்தியிருக்காங்க. நேரம் 6:17.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
2: இந்த மழைக்காலத்துல டெங்கு நோயோட தாக்கம் அதிகமா இருக்குது. அதனால உங்க வீட்டை சுத்தி நீர் தேங்காத மாதிரி பாத்துக்கோங்க. நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் மற்றும் பொருட்களை கண்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை உடனே தூய்மைப்படுத்துங்க.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: ரியோ ராஜின் நடிப்பில் உருவாகக்கூடிய ராமின் லீலா திரைப்படத்துக்காக அங்கித் மேனனின் இசையில் ஸ்ரீ ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டோம். வணக்கம் தாயகம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:31.
1: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
2: Success is yours.
3: வெற்றி உனதே.
4: நான் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன். சூட்சமமான ஒரு விஷயம் தெரிஞ்சது. தர்த்தரம் இருக்கலாம், தர்த்தர புத்தி இருக்க கூடாது. இப்படி ஒரு புக்குங்க, ஒரு சின்ன ஒரு ரெண்டு பக்கம் படிச்சிட்டேன். என்னமோ ஒன்னு உள்ள போகுது, நான் உங்களுக்கு அதை கடத்துறேன். புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா, ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தான். ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான். அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டான், அந்த சாக்கடையில விழுந்துருச்சு. ராஜா கவலையாயிடுச்சு. திரும்பி போட, குதிரையை திரும்பி கொண்டு போடானா. திரும்பி போனா அவன் சாக்கடையில கைய போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான். ஏ தேடாத தேடாத, இந்தா வெள்ளிக்காசு வச்சுக்கோன். வெள்ளிக்காசை இந்த கையில வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசையே சாக்கடையில தேடுறான். ராஜா சொன்னா, நிறுத்த சொன்னேனே, உனக்கு இது பத்தலையா? இந்த ஒரு தங்க காசு. தங்க காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்கார அதுலயே கை போட்டு தேடிட்டு இருந்தான். ராஜா, எப்போடா நீ அதை நிறுத்துவ? இல்ல இல்ல, இருங்க வரேன். ராஜா பேசிட்டு இருக்கான், இவன் சாக்கடையில தேடிட்டு இருக்கான். சரி வா, உன்னை நான் ராஜா ஆக்குறேன். அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்துறேன். அதுல இந்த சாக்கடை பகுதி வருமானான். இந்த புத்தி என்ன பண்ணுவீங்க? மனம் இருக்குல்ல, அந்த அழுக்க கழுவுறது வாசிப்பு. படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும், வேறு எதனாலும் கழுவப்படாது. அறிவினால், ஞானத்தினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும்.
2: Success is yours.
3: வெற்றி உனதே.

Flash. ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் முதலில் நாங்கள் கால்பந்தாட்டு போட்டிகள் பற்றியே பேசலாம். உலகக்கோப்பை கால்பந்தாட்டு போட்டிகளில் சிறப்பான முறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் ஜப்பானை 1-2 என்கின்ற புள்ளிகள் அடிப்படையில் வீழ்த்தி பிரேசில் அடுத்த சுற்றுக்கு போயிருக்கிறது. இந்த 23rd உலகக்கோப்பை கால்பந்தாட்டு போட்டியை பொறுத்தவரையில் 48 அணிகள் விளையாடின. மொத்தம் 104 போட்டிகள் நடத்தப்படுகின்றது. இவற்றில் லீக் சுற்று போட்டிகள் முடிவடைந்து 2nd சுற்று போட்டிகள் அதாவது ரவுண்ட் ஆஃப் 32 ஆரம்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்றிரவு நடந்த இந்த போட்டியை பொறுத்தவரை பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகள் விளையாடி இருந்தன. அமெரிக்காவில் இடம்பெற்ற இந்த போட்டியில் சிறப்பான முறையில் விளையாடிய ஜப்பான் அணி முதலில் கோலை போட்டிருந்தது. இருந்தாலும் சுதாகரித்துக் கொண்டு மீண்டும் தொடு அதாவது களத்தில் ஆக்ரோஷமாக விளையாடியது பிரேசில் அணி அப்படின்னு சொல்லலாம். பிரேசிலை பொறுத்தவரையில் அவர்கள் அடுத்து தங்களினுடைய கோலை போட்டு தங்களினுடைய நிலையை முன்னிலைப்படுத்திக் கொண்டாங்க. பிரேசில் அணி 2-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக இறுதி வரை சிறப்பான முறையில் விளையாடி இருந்தது இந்த போட்டியில் பிரேசில் அணி அப்படின்றதை நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரவுண்ட் ஆஃப் 16 முன்னேறி இருக்கிறது இப்பொழுது பிரேசில் அணி. இதேவேளையில் 4 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருந்த ஜெர்மனி அணியை பராகுவே எதிர்கொண்டிருந்தது. பரபரப்பாக நடந்த இந்த போட்டியை பொறுத்தவரையில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்திருந்தார்கள். இதனால் 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் இருந்தது போட்டி. 90 நிமிடங்கள் முடிந்த நிலையில் 2 அணிகளும் சமநிலையில் இருந்ததன் காரணமாக கூடுதலாக 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தன. கூடுதலாக வழங்கப்பட்ட நேரத்திலும் 2 அணிகளும் கோல் அடிக்கவில்லை என்பதை அடுத்து இந்த போட்டியை பொறுத்தவரையில் பெனால்டி ஷூட்டுக்கு அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக 4-3 என்ற கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி பராகுவே அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு பராகுவே முன்னேறி இருக்கிறது. பராகுவேக்கு எதிராக தோல்வியடைந்த ஜெர்மன் நடப்பு உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரிலிருந்து வெளியேறி இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி நடப்பு தொடரிலிருந்து வெளியேறி இருக்கிறது. ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெர்மனி அணி 1954, 1974, 1990 மற்றும் 2014 ஆகிய ஆண்டுகளில் கால்பந்தாட்ட உலக கோப்பையை வென்றிருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். இதேவேளையில் இந்த போட்டியை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் விளையாடிய பராகுவே அணியை இப்பொழுது அனைவருமே பாராட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னும் ஒரு போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நெதர்லாண்ட்ஸ் மற்றும் மொராக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி. 2 அணிகளும் இதுவரையில் கோல் எதனையும் போடவில்லை. எனவே பரபரப்பாக இந்த போட்டி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போட்டி பற்றிய விவரங்களை நாங்கள் நிகழ்ச்சியினிடையே தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் சக்தியோடு இணைந்திருங்க. இதே நேரத்தில் நேற்றைய போட்டியில் அதாவது ஸ்காட்லாந்து தலைமை பயிற்றுவிப்பாளராக விளங்கிய ஸ்டீவ் கிளார்க் உலகக்கோப்பை அணியை வழிநடத்த தவறியதாக அறிவித்து தன்னுடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். இதேவேளையில் டென்னிஸ் பக்கம் போவமாக இருந்தால் விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது. நோவாக் ஜோகோவிச் 1st சுற்றில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறி சென்றிருக்கிறார். இதேவேளையில் பென் ஸ்டோக்ஸ் தனது கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடிய நிலையில் நியூசிலாந்து அணி சிறப்பான முறையில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடரை 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதேவேளையில் இன்னும் ஒரு விஷயம், அதாவது ICC-யும் அதே நேரத்தில் ஒலிம்பிக் கமிட்டியும் இணைந்து 2028 லாஸ் ஏஞ்சலஸில் இடம்பெற இருக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை சேர்ப்பதற்கான தகுதி சுற்று முறை தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். இதுதான் இன்று காலை வெளியில் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள். Sports Flash. Sports Flash. Shakti FM.

வணக்கம் நேர்களே, நேர்கள் இணைந்திருப்பது www.kirbayfm.com. ஆம்பிரியமானவர்களை இப்பொழுதும் உங்களுக்காகவே ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இசை தட்டுப்பாடல். பொதுவாக டேனியல் சிவகாரின் பாடுவேன் இசை தட்டிலிருந்து உங்களுக்காகவே இனிமையான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மெம் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்து அந்த இதமான பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கிருபை நேவானொலியின் ஊடாக.